மனசை தரேசே சூரேசே பீர நான் பலஹாரண அர்ஜபுத்திரே பீர சாந்த் ஜன் விராஜத் சப் ஊப்பரே மிட்டியா சகல் கலேசியோ ஆவன் ஜான் துக் ஹரே ஹர் பகத் கியா பரவேசியோ ஹர் ரங் ஹர் ரங் ராத்தி சஹஜ மாத்தி தில் நா மன்தி விசிர சஜ ஆ சரணி பரே சரணி சர்வ குண ஜகதீசர கோவிந்த் குண்ட சரீரங்க சுவாமி ஆதி கோ ஆதிஸ் கியோ பின் பந்த நானக மாயா தாரோ ஜுக ஜுகோ ஏக பேசியோ ராம கலி மஹல்லா பஹலா தக்கணி ஓங்கார ஏக ஓங்கார சத்குரு பிரசாத ஓங்கார பிரம்மா உஸ்பத ஓங்கார கியா ஜின் சேத ஓங்கார சைல ஜுக பஹே ஓங்கார வேத நிர்மய ஓங்கார சப்த உதரே ஓங்கார குர்முக தரே ஓணம் அக்கர் சுனோ விசார ஓணம் அக்கர் திரு பவன் சார பாடி கே லிகோ ஜஞ்சாலா லிஹ ராம நாம் குருமுக கோ பாலா ராவ் சசே சப் ஜக சஹஜ உபாயா தீர் பவன் ஏக ஜோதி குருமுக பஸ் பராவத் ஹோவே சுண்டே சுண்டலே மாணிக மோசி சாம்ஜே சூஜே பட் பட் பூஜே ஆத்தன ரந்தர் சாச்சா குருமுக தேக்கே சாஜ் சமாலி பின் சாச்சே ஜக காச்சா சத்தே தரம் சரே தர்மாபுர குணகாரி மன தீரா சத்தே சூர் படே முக மஸ்தக கஞ்சன் பய மனூரா தன் தரணி தர் ஆப் அஜோனி சோர் போல் சச் பூரா கர்த்தே கி மித் கர்த்தா ஜானே கே ஜானே குரு சூரா ஞான் கவாயா தூஜா பாயா கர்ப கலே பிக்மாயா பிக்காயா குரரத் கீத பாத நீ பாவே சுனிய கஹர் கம்பீர் கவாயா குரு சச் கஹயா அம்ரித் லஹயா மந்தன் சாஜ் சுகாயா ஆபே குருமுக ஆபே தேவ ஆபே அம்ருத் பியாயா ஏகோ ஏக கஹ சப கோயி ஹமே கர்ப வியாப அந்தர் பஹார் ஏக பஷாண யுகர் மேல் பஞ்சாப பம் நேடே ஹர் தூர் ந ஜானோ ஏகோ சித் சவாயி ஏகங்கார் அவர் நஹி தூஜா நானக் ஏக சமாயி இஸ் கர்த்தே கோ க்யூ கஹ ராகோ அபரோ துலியோ ந ஜாயி மாயா கீ தீவானே பிராணி சுட்ட சுட்டகோரி பாயி லவ லோ மோஸ்தாஜ் பிகுசே ஏவ் சப் பிர பஜ்தாயி இக் ஸ்ரேவே சாகத மித் பாவ ஆவன் ஜான ரஹாயி இக் சார ரங் இக் ரூப பௌன் பணி அக்னி அசரூப ஏகோ பவர் பய தியோ லோயே ஏகோ பூஜே சூஜே பாத ஹோயே ஜான் சான் லே சம்சிர சரஹ குருமுக் ஏக பிர்லா கூல ஜிஸ்னு தே கிருபா சே சுக பாயி குருத்வாரே ஆப் சுனாயே பூரம சூரம ஜோஸ் புஜாலா தீன் பௌர்ணமே குரு கோபாலா பகவியா அசுரூப் திகாவ கர் கிருபா அப்னே கரையாவ ஊன வர்சே நீச்சர் சாரா அசுர சங்காரே ஊச்சோ தே ஊன் பர்சே நீச்சர் சாரா சுவாரண ஹாரா இஸ் ஏகே கா ஜானே பியோ ஆபே கர்த்தா ஆபே தியோ உபே சூர அசுர சங்கார ஊச்சோ தேக் சௌத் விசார ஊபர் ஆசான் சேஹோ லோயே ஆபே கரே கசே சுனே சோயே ஓபிதாத்தா மன் தன் தே ஓபிதாத்தா மன் முக சோயே பிரபு ஜக ஜீவன் அவர் நாக் ஹோயே நாக் நாவர் சே பத் ஹோயே